0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயகிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொள்ள போகுதுன்னு இப்படி சொல்றீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாமதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரு.
0: அங்கதான உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா மாத்தேன்.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படின்னு நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ். பிளீஸ், அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற வெளியுக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
1: வேண்டாம்.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முடவா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் கடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர.
1: அங்கங்க போறீங்க?
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன், திடீர் சிநேகிதன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முடங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல இனிமே சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யாரது மூணாவது ஆள்? யாரது?
1: அதாங்க.
0: இல்ல, உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா? மூணு மாசமா?

நம்ப நீ கவிதை பாட என்ன சொல்ல.

0: என்னது?
1: தாலாட்டு.
0: எது? இதா தாலாட்டு?
1: எனக்கு இப்படித்தான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளு, இல்லன்னா நீயே பாடு. என்ன?
0: சரி சரி பாடி தொலை.

0: ஹோட்டல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தானே கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே, அய்யோ, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ, நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாக்கில செட்டில் ஆகிடலாம்.
1: டேய் மடையா,
0: டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறது நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு டிரெஸ் ஆயுது, நெல்லன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இதை போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நரிக்குறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குடல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க, வேலையாது, எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: யார் முத்தையானு பேர் சொல்லி
2: கூப்பிடுறது?
0: இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னதே, டே முத்தையாவா? இனிமே இந்த டே கீனு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்போ மறுபடியும் மத்தியானா
0: செருப்பால அடிங்க,
2: வெளியே போ.
0: தேங்க்யூ, இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லிச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டா, அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 ரூபாய் டேனு கூப்பிடுங்க ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா. அம்மா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலையை பாடுறான்னு சொல்லுங்க, உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா, கோடி பையில சட்டம் தச்சு கொடுங்க,
2: வேலை செய்யறேன்
0: போயிட்டு.

0: திருநாவுக்கரசு பேண்ட் செட் எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கல தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்கிறதுக்கு வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா,
0: போ போ.
2: யோ, எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையாத்தா.
2: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில? ஐயா, வேலை
0: வெளி வேலையெல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: ஏய் பிச்சு மணி,
0: என்னப்பா
2: பில்லு யார தரது?
0: வர்றயா.
2: ஏய் பிச்சு மணி,
0: பர்றயா. படுத்துறாயா? இவே வேற.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய வானம் யாவோ பாடிய காலம் போகு நான் விடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே.

0: சந்தோஷம் அராள வீடு காதலுக்கு நேரமில்லையே இளம் ஜாதி முல்லையே
1: வா வா வா வா வா வா
0: வா வா நேபிய பானம் யாவோ பாடிய கானம்
1: போகும்
0: வா வா
1: வா
0: வா
1: வா வா
0: வா

0: கன்னித்தீவுல லைலா என்னாச்சு?
1: கவர்ச்சி படம் யாருன்னு பாரு.
2: முத பக்கத்துல டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நியூஸ் வந்திருக்க, படிக்க மாட்டீங்களா?
1: அவர் யாரு?
2: கஷ்டம். ஹாய், ஒரு பாக்கெட் கேன்சர் கொடு.
3: சூப்பர் சூப்பர். அமெரிக்கால ஒரு வேலை பாரு.
2: என்ன படிச்சிருக்க நீ?
3: நாலாம் கிளாஸ் ஃபெயில்.
2: சபாஷ், பில் கேட்ஸ் வீட்ல கேட் திறக்கிற வேலை இருக்கு, போறியா?
3: அது அவரே பாக்கட்டும்.
2: உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா.
3: எஸ்கேனா?
2: அது அவர்கிட்ட கேட்டுக்க. பாட்டி சிகரெட்.
4: டே, உனக்கு நான் உதவணும் இருந்தா?
2: சாரி, ஏன் டல்லா இருக்கற? மார்னிங் ஜாகிங் போலையா?
4: நான் போறா. நேத்தை விடுத்தேன், வீலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள பின்னால ஏத்தி வச்சுட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இருப்ப அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வச்சுக்கிது, சோறு கூட வாங்கி தர மாட்டேன்ற.
2: சோறு? சோறு எல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஃபுல்லா கார்போஹைட்ரேட். நான் உனக்கா சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்ட கையில பிடி, பாத்தியா? எப்படி
4: என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற?
2: ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. எங்க சொல்லு, Kellogg's?
4: அது என்னமா கேப்பே பூளோ?
2: கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பாலை ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ், நாளைக்கு பால் ஆக்கிட்டாங்க.
4: அட சண்டாளிகளா!
2: அத மைக் செட் வச்சு சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி லுக். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா?
5: சும்மாரியா கண்ணு பட்டுற போது? அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும்.
2: இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலயும் லோடு, வீட்டிலயும் லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குது ஐயா.
5: அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது?
5: அதோ அங்க பாரியா.
2: பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகைய 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா?
4: ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்?
2: உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி?
4: 30 சேர்த்து 12 குழந்தை எனக்கு.
2: டூ லேட். இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏண்டா யூஸ்ல இருந்து வந்தேன்?
4: ஐயா, சாமி பாத்தீங்களா? அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன்.
6: அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு.
2: அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா?
6: அது மட்டும் இல்ல, அந்த வண்டியில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன்.
2: அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்குனாப்புல காட்டு.
4: அவங்க கைய தூக்காத ஏதாவது பண்ணி போட போறேன்.
6: ஆனா சும்மா இருக்கிறதே, நீ பொறாமப்பட்டு பேசுவேன். தம்பி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க.
2: கொடுப்பேன் கொடுப்பேன், தூக்குனாப்புல காட்டு, தள்ளி நினைக்கோ.

0: இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாம் ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான்.
1: ஏன்டா காட்ட மாட்டேங்கிற?
0: என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவனம் மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன்.
3: ஏய், யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமானு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார், கண்ட்ரி பட்டிக்காடு.
3: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: அம்மா நீ பாதாள கல்யா பத்திர கல்யா முண்டை கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சின்னு போயிட்டு இருப்பமா. என்ன மோம்மா, இந்த பைலட்ல இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
2: கார்
0: வண்டி
2: ஓடுது.
0: வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே, குத்து குத்து குத்துறானுங்களே.
3: என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பைபிள்ளைக்கு பிறந்ததானே அது.
3: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
3: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாய் எதுக்கு தரணும்?
3: உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
3: ஆமா,
0: போடா மொட்டப்பட.
3: ஏய், 100 ரூபாய் தரல,
0: குத்துல
3: தல கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னயா சொல்ற?
3: 100 ரூபாய் எடு.
0: இரு இரு, கையடி கையடியா, இந்தயா இந்த போயா.
3: போட்டேண்ணா,
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க.
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, ஓம் படத்துக்கே வர்றேன். ஏன்பா இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்காரு.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பார்க்க வந்தீங்களா?
2: இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா வேலை இல்லாதா நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
4: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்கா போடுது?
4: கிழிஞ்சது போ, அதுதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சத்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது? படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இறியா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

0: செம பார்ட்டியா இருக்கு, கரெக்ட் பண்றீங்களா?
1: பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குதே.
0: எவ்வளவு நாளா?
1: அதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து.
0: சார், அப்ப அது உங்க வைஃபா?
1: ஆமா,
0: அதுதான் கும்மு.
2: என்னங்க இங்க வாங்க?
1: என்ன
2: அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்தாலும் வெட்டி பேச்சு.
1: வெட்டியா இருக்கேன்றத சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சரி சரி, இது எவ்வளவுமா?
3: வணக்கம் தலைவா.
1: என்ன என்ன போய் தலைவன்றீங்க?
3: தலைவட மச்சான், தலைவன் இல்லாம
1: ட்ராக் அப்படி போகுதா? நம்மள ஹீரோ ஆக்க பாக்குறானுங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட கூடாது, பயன்படுத்திக்கிறேன்.
3: என்னடா
1: வெடிவெள்ளி எழுச்சிங்க ஆயிருன்னு இந்த பஸ்

0: ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதையெல்லாம் நீ கண்டுக்காத, எல்லாத்துலயும் 2-2 கிலோ எடுத்து போட்டுக்க. வாங்கிட்டியா?
1: வாங்கிட்டாங்க.
0: என்ன பீட்ரூட் இந்த கலர்ல இருக்கு?
2: வேற எந்த கலர்லயா இருக்கும்?
3: தலைவர் எதிர்த்து பேசுறேன்.
0: பீட்ரூட்னா இந்த கலர்ல இருக்கணும்.
2: இப்ப இல்லைங்கயா, வந்தவன வீட்டுக்கு
0: அனுப்பி.
1: இதுக்கெல்லாம் பணம்?
2: ஐயோ, அதெல்லாம் வேணாமா?
1: எனக்கு வேண்டாங்கிறாங்க.
0: இனிமே எல்லாம் அப்படித்தான், வாங்க போலாம்.
1: உங்களுக்குள்ள இவ்வளவு வீரமா?
0: முள்ள பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால வீட்டுல நான் ஒரு பனிமலை, ஸ்ட்ரீட்னு இறங்கிட்டனா நான் ஒரு எரிமலை.
1: இப்பதான் புரியுது. ஏங்க கண் கலங்குறீங்க?
0: இல்ல, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டானுங்கிறத இவ்வளவு நாளா உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருந்தேன், இப்ப நீயே கண்டுபிடிச்சிட்ட. என்ன விட்டு போயிட மாட்டியே.
1: என்னங்க நீங்க?
0: டைகரை டச் பண்ணாத முள்ள.
1: ஏங்க?
0: என்ன என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு என்கவுண்டர் காத்துக்கிட்டே இருக்கு.
1: விளையாடாதீங்க.
0: அப்ப வீட்டுல விளையாடலாம்?
3: கேட்கல.

0: ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
1: சபா இப்பவே கண்ண கட்டுது.

மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம், அந்த மனிதன் விளையாடுமிடம் பணத்தோட்டம்.

என் முத்தமா பணக்கோட்டம் போட்டதே எடி. ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தமா, கட்டையிலும் வேகாதடி.

0: தூணா பானா நாக்கு நம நம நம நம அரிக்கடா. ஒரே ஒரு குவாட்டர் மணி செக்கிச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி புண்டாதி கடியில போனா எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காமே ஒரு மணி
1: காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க
0: மாட்டேன். சாந்தி
1: சூனா பண்ணுங்க வரா.
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு
1: இருக்க? ஒண்ணு
0: பின்னால என்னது?
1: ஒண்ணு இல்லனே.
0: என்னது
1: ஒண்ணு இல்லனே?
0: என்னன்னு கேக்குறீங்க? என்னடாது
1: பிராந்தி?
0: பிராந்தியா? அரஞ்சனா? பிராந்தி கொண்டு பின்னால வச்சுக்கிட்டு டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. ஏன்டா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் பாடுறா
1: அண்ணா, அதுல விஷங்கள் வந்திருக்கண்ண.
0: விஷா?
1: விஷங்கள் வந்திருக்கண்ண.
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் பிறந்து வளர்ந்த மீனாங்க. ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்திருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்தபா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
1: ஐயோ சொன்ன வேணா விஷங்கள் வந்திருக்கண்ண.
0: இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும். அப்பயே சொல்லிட்டேன்
1: விஷம் சொல்ல கேளுங்க.
0: இது எப்படி அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தம்பளை உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்த பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத சரக்கு பழசா?
1: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே இருக்கும்.
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா. அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க. ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க முடிச்சுலாம் கடக்கட கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்டா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா.
1: விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்னே உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்னே அவ ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் பூச்சி மருந்து பிராந்தியில இருந்து குடிக்கலாம் இருந்தேன். அதை வந்து அநியாயமா எடுத்துட்டீங்களேன்னு.
0: உண்மையில விஷமா?
1: ஆமாண்ணே.
0: ஏண்டா முதலே சொல்ல வேண்டியதா?
1: எங்க சொல்ல விட்டீங்க? கேக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி அடிச்சிட்டீங்க.
0: சட்டியாச்சு விட்டுக்கா நாயே.
1: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சு என்னையே திட்டுறீங்க. இது நல்லா இல்லண்ணா.
0: என்ன பார்க்கறத கடைஞ்சிட்டு அமுதத்தையா குடுத்துட்டு பாறையில போறதுக்கு எரியுதே அங்க பிடிச்சி எரியுதே எரியுதே. இது அப்பா ஐயா காப்பாத்திரா காப்பாத்திரா என்ன காப்பாத்திரா வசத்தை குடிச்சிட்டு
1: சாந்தி
0: எங்கடா போற?
1: யோ என் சாந்தி வந்து அப்படியே அப்படியே விடியா
0: இது விட்டு போற.
1: சாந்தி நீ எப்படி சாந்தி இங்க வந்த?
2: பேசுறேன் தப்பிச்சு வந்திருக்க. வாங்க ஓடிடலாம்.
1: சரி சரி.
0: யாரா அந்த புள்ள?
1: இவதான் என் காதலின.
0: காதலியா?
1: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறேன்னு. அதை வாங்கி நீங்க
0: குடிச்சிட்டீங்கண்ணே. காப்பாத்துறா என்ன?
1: சாந்தி இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடலாம் சார்.
1: ஊரே தெரிஞ்சு அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேக்கா. டே காப்பாத்துறா தாங்கடா எரியுதுடா.
1: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: எங்க
1: இங்க நின்னு ஓடி பிடிப்போம். வெள்ளாட்ட காணுமா? வெள்ளி காணுமா?
0: என்னன்னு
1: சொல்லி 60 கிலோமீட்டர் போனா
0: 60 கிலோமீட்டர்?

0: கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை.
1: ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு.
0: இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு.
1: ஏ எப்படி?
2: உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா?
3: என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண?
2: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேன்.
1: என்ன?
2: காதலிக்கிறதும் சண்டை போடுறதும்.
1: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேன்.
2: என்னது?
1: காதலிப்பது, அழுவது.
2: ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா?
1: இருக்கட்டும். உங்களுக்கு காதல தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி கத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
3: கேள்வி அது என்ன உணர்றாங்க?
0: அவங்க ஒன்னும் உணரல, நீதான் திணற.
3: முதல்ல அசுப்ப சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: தாக்கிட்டா தாக்கிட்டா தீனி நடனம் தாக்கிட்டா தாக்கிட்டா
1: தீனி
0: நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: கொரியரா?
1: ஆமா கொரியர் தான்.
2: பெண்ணு கொரியர்ல வந்துச்சா?
1: சைன் பண்ணிட்டு கொடுங்கம்மா.
0: தேங்க் யூ. என்னடி இது, தினகரன்ல பொங்கல் மலர் போட்ட மாதிரி இவ்ளோ பெருசா? ஃப்ரம் மணி கவுண்டர் பொள்ளாச்சி. யாரடி இது மணி கவுண்டர்?
2: ஏய், நம்ம அவுட் ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்ததா இருக்குமோ?
0: ம், இருக்கும்.
2: ஏய், இத பிரிச்சு படிச்சு பார்க்கலாமா?
0: ஏய், அடுத்து உங்களுக்கு இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறது மேனஸ் இல்ல தெரியுமா?
2: ஏய், எனக்குலாம் மேனஸே கிடையாது, நான் படிக்க தான் போறேன். நீ வந்தா வராட்டி போ.
0: ஏய், என்னடி இவ்ளோ பெரிய லெட்டர் இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எழுதிருக்காரா?
2: இரு படிக்கிறேன். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மணி எழுதுவது.
3: அன்னைக்கு எஸ்டேட் பில்லுக்கு பயந்துட்டு என் பையனை பத்தி சரியா சொல்ல விட்டேன், அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஏதோ பெருமையா சொல்ல போறான்னு தப்பா நினைச்சிடாத, அவனை பத்தி தப்பா தான் சொல்ல முடியும். ஒரு சாம்பிள் பெட்டுப்பா, அவனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும்.
4: ஏம்பா மணி, நீ பத்த பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு டாக்டர் ஆகி நம்ம ஊரு பேர் பேப்பர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா வருவான் போல இருக்கே.
3: அப்படிங்கிற
4: என்னப்பா, நாங்க பத்ததெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கியூல நிக்குது, நீ பத்தது டாக்டர் ஆட்ட உட்கார்ந்துகிட்டு மருந்து சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்க.
3: டாக்டர் பூபதி, எஃப்ஆர்சிஎஸ்.
5: என்ன மணி,
3: இங்க வாங்க டாக்டர்.
5: ஏற வர, என்ன விஷயம் மணி?
3: வாடக, நான் செல்லண்டா.
6: நீ பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டரா தான வருவ?
5: ஐயே, நான் நம்ம ஊர் சாணி தட்டல டிக்கெட் குடுக்கற வேலை தான் செய்வேன்.
3: அட, நான் முடிச்சவன்.
0: படி,
3: எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. சரி, சின்ன பையன் தானே, பெருசானா சரியாயிரும் நினைச்சேன். ஆனா அவன் பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தான் பாரு.
7: தலைவர் என்ன ஃபைட்டியா, சூப்பரியா. கொஞ்சம் தீப்பெட்டி தான் கொடுங்க. பஞ்சு வரைக்கும் குடிச்சிருக்கான். பஞ்சத்துல அடிபட்ட பரதேசின்றதையும் வந்தான் போட்டு இருக்கு. என்ன இதுக்கு மேலே இது இழுக்க போறீங்களா? எப்படின்னா கொஞ்சம் காட்டுங்க.
8: மணி, மணி நீயா? நீன் தெரியாம
3: இப்படி ஏகப்பட்ட சில்லற பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதான் ஃபைனல் எக்ஸாம். அவன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போறதுக்காக நான் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கே, அத உலகத்துல எந்த அப்பனும் பண்ணிருக்க மாட்டான்.
7: என்ன, நம்ம படிச்ச கேள்வி எதுவுமே வரல, க்வெஸ்சன் பேப்பரை மாத்தி கொடுத்துட்டானுங்களா?
6: ஏய், யாரா அது? விட்டு போறதே.
3: அவன் புக்கை வச்சு எழுதுறான், அவனால

0: அதா இந்த டாக் ரொம்ப நேச்சுரலா வரையிருக்கீங்க இல்ல பப்பி? கரெக்ட்.
1: எது டாகா? அது குதிரைங்க.
0: ஓ இது குதிரையா? சாரி சாரி. ஏ சில குதிரைங்க இவர் வரையிருக்கிற நாய் மாதிரிதான் இருக்கும்.
1: இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்தீங்களா?
0: சாச்சா அதுக்கு இல்ல, நேத்து வர உங்களை எங்க வீட்டு கெஸ்டா தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் உங்க ஹிஸ்டரி ஃபுல்லா தெரிய வந்துச்சு.
1: ஏன் ஹிஸ்டரி உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: அது
0: எங்க மம்மி தான் சொன்னாங்க.
1: ஓ ஆண்டி சொல்லிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
2: I am Papi, 9th standard, Anna Adesh, West Ananaga, Chennai, Tamil Nadu.
1: ஏன் பின் கோடு தெரியாதா?
2: இவ பிரியா, லாஸ்ட் இயர் BSc முடிச்சா. இந்த வருஷம் மேரேஜ் முடிக்க போறா. ஏ
1: நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறாங்க?
2: அவ என்னமோ பண்ணிட்டு போறா. நீங்க உங்க கனவு பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன்.
1: IAS ஆகணும்ன்றது நம்மளோட கனவுங்க. ஆனா இப்போதைக்கு BSc மட்டும் தான் பண்ண முடிஞ்சது.
0: என்னது IAS ஆவறது உங்க கனவா? ஆச்சரியமா இருக்கே.
1: இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி? என்னோட கனவை முழுசா கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னோட ட்ரீமா சொல்றேன். நான் IAS பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே கலெக்டர் ஆகி CM கிட்ட நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் டேடி என்ன பார்க்க வந்திருக்காரு. இந்த டவாலில டவாலி அவன் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என் டேடிய காரிடோர் பெஞ்சில் உட்கார வச்சிட்டான். அவரும் கோச்சிக்காம உட்காந்துட்டு ஜன்னல் வழியா நான் பேசிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிற. நான் CM கிட்ட போன்ல பேசிக்கிட்டே அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா என் டேடி போன்ல CM வெளியே டேடி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ரிக்வஸ்ட் பண்ணி CM கிட்ட என்ன IAS ஆக்கி அழகு பார்த்த எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி லைனை கட் பண்ணி வெளியே ஓடி வந்தேன். எங்க அப்பா என்ன பார்த்தது எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் டக்குன்னு அவர் காலில் விழுந்து சாரி சாரி டேட், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னடானா என் காலரை பிடிச்சி தூக்கி நீ இவ்வளவு பெரிய மனுஷன் அந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா வந்து என்ன பெருமைப்படுத்தினேன்னு சொல்லி அலாரமிச்சிட்டாரு. அவர் அழ, அவரை பார்த்து நான் அழ, அவர் அழ நான் அழ, நீங்க ரெண்டு பேரையும் பார்த்து டவாலி அழ. இந்த கலெக்டர் ஆபீஸே கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்ததுமா, கண்ணீர்ல மூழ்கிட்டு இருந்தது. எஸ்
3: ஐயா
1: வந்திருக்காரா?
3: வர சொன்னாரு.
1: எதுக்கு
3: என்ன விஷயம்னு தெரியாது, ஆனா அவர் முகத்தை பாக்குறப்ப ஏதோ வில்லங்க இருக்குன்னு மட்டும் தெரியுது.
1: ஒன் மினிட், எக்ஸ்கியூஸ் மீ, என் கனவை பாதில கட் பண்ணிட்டு போறேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே.

0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறது சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்ன தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல
2: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க
0: கடவுளுடைய கண்பார் எழுபட்ட வழியா.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு
2: இருக்காங்க?
1: ரோசு சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: கிராமம் தானே?
0: எப்படி
1: பல் பெரியதுல
0: பல் பெரியதா?
1: கலர் அப்படி தம்பி.
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க.
3: வத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க, நிலக்கோட்டை வந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகா அப்படின்னு ஒரு அழகான கிராமங்க, அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகா அப்படிங்க, அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊரான்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்?
0: என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமகனுடைய கடமை.
4: மேடம்
5: ஐடியா கொடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ் எதுக்கு வந்த?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
5: ஏட்டையா நக்கல்.
1: எதுக்கப்பா வந்த நீ?
0: என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவாங்க.
1: ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறது வந்திருக்காங்க? எதுக்கு வந்த நீ?
0: ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கையா?
1: அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு.
0: பாஸ்போர்ட்டா?
1: என்ன கோயம்புத்தூர், கொட்டாமட்டி,
6: கும்பகோணம், கோயம்புத்தூர், திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
6: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அவந்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில குடுத்து முடிச்சு
0: பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு மிருக்கிறதுக்கு பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்
0: எங்க? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போமுல்ல? ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிருக்கும் போது எப்படி அடுக்க முடியும்?
1: அவன்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது.
0: என்ன
1: மெடிக்கல் சர்டிபிகேட்னா? உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல குண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான்.
0: ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிடக்கூடாது. யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? வெறும் கரியும் சோறும் கம்ம குணமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிறது. யார பத்துங்க வியாதி இருக்குறீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு?
1: ஹாஸ்பிட்டல் இல்ல, விசா இல்ல, இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, உன்ட்ட என்ன இருக்கு?
0: 5000 பணம் தாங்க இருக்கு.
1: பணம்?
6: ஆமா அதானே, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கறான், எங்க அத காட்டு?
0: இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபா.
1: ஐயய்யா என்னடா இந்த நாட்டுல இப்படி இருக்கு?
3: நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனாலும் இருக்கட்ட.
0: என்ன சொல்றேன், செல்லாது எதுக்கு
1: இருக்கு?
0: நாட்டுல போய் செல்ல வச்சுக்க போயா?
6: என்ன ஏடியா ஓட விட்டுட்டீங்க? நீ ஏடியா சரியான ஓட்ட.
3: இவன் நம்ம நாடு வேற, அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாபா.
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்,
1: பார்த்து புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர
2: அடிக்கதுவா.

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க
1: யாரடா போடுறீங்க?

0: இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா
1: மச்சா? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு.
0: இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு.
1: ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம், அந்த கட்டம் போட்டதை எடுங்க.
0: நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம்.
2: நீ பாட்டு காட்டிடுவ, காசு கொடுக்கறது யாரு?
1: நீங்கதே.
2: ஐ கம்மனிரு, யோ பில்லு போடு.
0: என்னது
2: பில்லு?
0: ஓஹோ பாப்பநாயகன் பாளையமா?
2: அந்த ஊருக்காரங்க பில்லு போட மாட்டியா?
0: போடுறையா?
2: போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க.
0: மொத்தம் 995 ரூபாய் வருதுயா.
2: எப்பா ஒரே அள்ள அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுக்கலாம்.
1: வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன
2: பண்ணி குட்டி போட்டா லாபம்? டி இந்த துணி குட்டி போட்டா லாபமா?
1: போடுதாமா.
0: ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க.
2: 2 இட்லி 2 வடை 2 தோசை கொடு.
0: யோ ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா.
2: பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ணா.
0: துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு.
2: துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையறான் பாரு சில்லறை.
0: அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம். எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்கள ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம்.
1: 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ மச்சா மச்சா, சப்பானுக்கு போலாம் மச்சா, வாங்க மச்சா.
2: நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனதுடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறதே?
0: அத பத்தி நீ கவலைப்படாத ஐயா.
2: நீ கவலைப்படுறீங்களா?
0: இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து சப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம்.
2: அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு.
0: 5 ரூபாய்க்கு 8 முழமா?
2: சரி 4 முழம் கொடு.
0: இந்த
2: இது என்ன கடை துடைக்கிற துணியா?
0: சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு.
1: உங்க பேரை சொல்லுங்க.
2: மயில்சாமி.
1: அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா.
0: முப்பாத்தா
1: பேரடி தருது பாப்பநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர்.
2: தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி.

0: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா
2: மாப்ள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்கதாமே, அத போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாம தெரியுமா?
0: அதை இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் இல்லாம தெரியும்? நான் தானே எல்லாத்தையும் அவுத்து போட்ட பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: என்னத்த சொல்றது மாப்ள, ஊரே என்ன சிரிக்குது.
0: ஊரே உங்களை பார்த்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
3: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்ள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைல ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் மச்சான் காமெடியா
4: பாக்குறேன்? நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா?
0: மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
5: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
5: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
0: சம்பிரதாயம் அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
5: அச்சோ, அங்க இல்ல, இங்க
0: காட்டுங்கோ.
5: சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ.
1: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்கேன்? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
0: என்ன மச்சான் ரகசியமா இங்க வரையும் கேக்குது?

0: பொன்மை, என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம். அத்தனை மட்டும் போய்விட்டத
1: அமைதி அழிந்தது.

பார்த்தவள் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுரையும் இழந்தேன், எங்க கண்ணையும் இழந்தேன், வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியாதா?

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன

0: அடி பாவம். நோ ஒன்லி புஷ். ஸ்டாப் ஸ்டாப், நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். யூ யூ ஃபார் மிஸ்டேக். மீ தேவா நோ. யூ வெயிட், மீ கோ தேவா கம்.
1: நீ கொடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடு. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்கிராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
4: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். நேரத்தில் மூங்காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்?
3: அவ லவ் சொன்னா.
1: ஆ. வை பிளாக்? ஆ சேம் பிளாக்.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களே ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன
1: சொன்னீங்க? 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடென்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கெட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே. நெக்ஸ்ட்.
3: என்ன?
2: அப்போ பூட்டோ, இப்போ முசரப். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்கல்ல?
3: ஏண்டா, இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்கல்ல சார்?
3: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
4: ஏன் ஏன் ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னான். உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
3: டேய், அவளை கேட்டு கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
4: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
3: இம்ச விஷயம் தெரியாது, பேசாத. டேய், வெளிய போடா.
5: மதுர மதுரதா,
6: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான்.
5: தன்னத்தை மதுரை தூக்கிடுச்சு அடக்காரம் பிடிச்சவனா? இதுக்கு என்ன கிரே?

0: அழகு அத்தானு, அருமை அத்தானு, ஆசை அத்தானு, நான் தானே
1: என் முத்தாரம் நீ தானே
0: அத்தானு, நான் தானே
1: உன்னை மலை போல நினைச்சிருக்கேன்.

0: ஏதன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசேதன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: ஊமையா மௌன விரதமா? ஏன்
1: அது வந்து
0: மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவ மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
1: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. என்ன பாத்துருவோம், இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்கா? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறிய?
0: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
1: எல்லா வகை மீன் இருக்கு.
0: ஒரு கிலோ விண்மீன் கொடுத்து.
1: ஏன் டயா?
0: என்ன உன் டைம்? மணி என்னாச்சு?
1: வாட்சியை கட்டலப்பா.
0: வாட்ச் இல்லன்னா மீனை பார்த்து மணி சொல்லு.
1: மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்?
0: வாட்சை பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்?
1: அதுல முள்ளு இருக்கு.
0: இதுலயே முள்ளு இருக்குல்ல?
1: ஐயோ,
0: இதுல என்ன எழுதி வச்சிருக்க?
1: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
0: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
1: போடையா?
0: அப்புறம் எதுக்கு அது?
1: அழிச்சிடவா?
0: அழி
1: அழிச்சு தொலைற. அழிச்சாச்சுப்பா.
0: என்னது இது?
1: போர்டு.
0: வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்?
1: உள்ளது கிழத்துறேன்.
0: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
1: கடையும் காலி பண்ணிடுறேன்.
0: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
1: அந்த எண்ணத்தை குளி தோண்டி புதைச்சிடுற.
0: இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு
1: தானே? மகா தப்பு.
0: அத வாயில சொன்னா பத்தாது.
1: என்ன பண்ணணும்?
0: கை எடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ணம் போடு. போடுறா அந்த முண்டை கண்ண மூடு.
1: ஐயோ, என் கடையை காணோம், என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்குதான் கண்ண மூட சொன்னாலா?

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா, வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்தடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்ன மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும் கூப்பிடு. இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம் தான். டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதே எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாதுடா.
2: இத புடிப்பா, நான் முதல்ல ஏறிக்கிறேன்.
0: ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே.
2: அடிப்பாங்க.

0: 아이누띠! 아이누띠!
1: 아이누띠! 앉지!
0: 아, 앉지!
2: 아마! எப்படி இவ்ளோ வெயிட்?
3: இதெல்லாம் நத்திங்கயா, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சுக்கிட்டேன்.
2: சூப்பர், நிஜமாவே நீங்க தானா?
3: இட்ஸ் மீ, தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக், மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத், ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டியில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்பர்?
1: யானைக்கால் சூப்.
3: இதே நாலு காலையும் போட்டு சூப்.
2: அப்ப அவங்க
3: அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
4: போடுச்சு. பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு அரையும் குறையுமா அலையுது.
3: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலான்னு விருப்பப்படுறீங்களா?
2: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் சிக்ஸ் ஃபேஸ் கிட்டயே
3: கத்துக்கிறேன். என்னப்பாங்க இந்த வில்லேஜ் கிழவி, என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
4: காயப்பட்டிருந்த பாவடியில் நாடா ஊறி விட்டு போனது.
1: இதாண்டா இது, இதாண்டா இது.

0: அழகி இந்த அருகடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சென்றோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடை கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: பயந்துட்டீங்களோ?
2: திருமணம். உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46.
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு.
0: அதான் நான் சொன்னல 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருங்கம்மா.
0: அக்கா கீழ்த்தக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டு அக்கா அதான் பண்ண. 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல இருந்து போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மட்டாளையில கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவுல?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு.
2: கூப்பிடு கூப்பிடு.
0: இது எங்க அக்கா மாதிரிதான். ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பார்த்தா ஆத்தா, உன்னை விட்டு ஒரு நாள் கூட புரிஞ்சிருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளேயே இருந்தேம்மா. என்ன பார்த்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும், உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கா, அவன் நெல்லு காசு கொடுப்பான், அதை கரெக்டா வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை புடிங்கிரு. என்ன? அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 செம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன் நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசு ஆக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழுதுன்னு சொல்லிச்சேன், இப்ப எப்படி இருக்க? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காவா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகீழ இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க என் தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குன்னு சொல்லிக்கிச்சு. ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்ப பிறக்குங்கன்னா டாக்டர் தெரியாதுங்கிறானோ. சரி, வச்சுட்டா. அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுமா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பர்,
0: கோடு நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறேன் உங்ககிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன்,
2: 6 நம்பர் போட்டியா?
0: இல்லையா, கோன் நம்பர் தான் இஷ்டா நம்பர். ஐயா நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோடு நம்பர் நான் கேட்டனா?
3: கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ விவரம் கடத்தலமா பேசிக்கிட்டு இருக்க? கோடு நம்பர் நான் இருக்கே தெரிஞ்சுக்கிறேன்.
3: இல்லப்பா,
0: எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்.

கும்பும் மாடி தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிக்கிற ஊருசனோ கொண்டாட போதுதையா.

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: பார்த்து அந்த கேள்வி கேட்ட. ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க, அப்ப என்ன கேட்டான்?
1: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா?

0: அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான், அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி வைக்கிறத விட்டுபுட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுங்களா மனுஷங்களா நீங்க?
1: யோ வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு, எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வாங்கிட்டு வந்து வச்சேன் சீரியல போட்டான், அதை பார்த்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு, அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையறதுக்காக நாங்க எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சீரியல பாத்து விட்டாரா, அதை ஏண்டா பாத்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னால யாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, என்ன ஸ்டைல் பரியாயோ?
1: ஏ மாப்ள, பொணத்தை நடுவுக்குல போட்டு தூங்காதீங்கடா, குடும்பத்துக்கு ஆகாது.
0: ஏய், ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன பண்ண? விடிய விடிய பொட்டா பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க. புரட்சி தலைவன் வந்துட்டாயா? புரட்சி தலைவன் வந்துட்டாயா? பாரியாங்க பாரியா, என்ன பைட்டு! ஐயோ ஐயோ, தூக்கி போட்ட கத்திய பிடிக்காம விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் தலைவா? அந்த கத்தி போன என்ன, இந்த தூக்கி போட்ட அருவாலை புடிச்சிட்டு வளைச்சு வளைச்சு வச்சுக்க.
1: எங்க போன காசா வாங்கி வச்சு உடைச்சிட்டாயா? உடைங்க.

0: மஞ்சு, அத்தை உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்.
1: ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அக்கா, இந்த மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வரத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கமகமகமகமகமகமகமனு சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிற. அத்தை,
1: கொஞ்சம் இருந்தா வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீன வாங்கின வேட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கான் பாத்து கால வருந்தாயி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிதா, வச்சு கொடுத்தா.
2: நீ வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷம்டா? 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பாக்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா, சரியான அலைஞ்சா.

0: எனக்கு தெரியும், குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். அபி என்ன, பாலும் கசு தேடி படுக்கையும் நொந்து தேடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா.
1: தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே, எவ்வளவு கவலையில இருக்கு.
0: பேரிக்கா மாட்டியா, நீ எங்கடா இங்க வந்த?
1: தம்பி பால் சாப்பிடணும் சொன்னாங்க வந்தேன்.
0: வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போகலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா.
1: இது கல்லங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியா வா, சூதுவாது புடிச்சுக்கிட்டு
0: இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கான். ஒல்லியா இருக்கிறவன்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன்லாம் கல்லங்கவடம் இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு.
1: ஆனா சொன்ன, இது பழைய பழமொழி.
0: பழமொழி ஏண்டா சொல்றீங்க? நாயங்களா, நானே இன்னும் திருந்துறீங்களா? புதுசா ஏதாவது சொல்லுங்க, எங்க உயிர் எடுக்காதீங்களா?
1: வச்சிருந்தா கொடுங்க,
0: பழைய இருந்தா கொடுங்க. பிச்சு போடுவோம், உங்க சண்டைக்கு இது வேடா. வெளியே போடுங்க, போங்கடா. நாதர் தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும்.
1: என்னன்னு எது
0: உத

0: வேணும்னு சொல்லுனா
1: இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும் பாரு. உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது?
0: ஒரு மரத்தோட தூர் தெரியுது.
1: தூர் தெரியுதா?
2: ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
3: என்னது மரம் கத்துது?
0: பக்கத்துல ஒரு பயல் இருக்குது, சொல்ல மரத்தை பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு
2: சுட்டதுன்னே தெரியலையே.
1: நல்ல வேலை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
2: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
0: அட நம்ம ஆறுமுகம் ஏன்டா நாண்டுக்கு நிக்கிற?
2: சோறு இல்ல மட்டும்.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னையா சொல்ற?
2: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
2: நாங்க என்ன கார்ல போயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒண்ணு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
2: இலை தலை எல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது? மாடு கூட புள்ள கில்ல தின்னா தானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கேன், அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
0: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பேன்.
1: அது எவ்வளவு விலை ஆகுது?
0: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
0: அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
0: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
0: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
0: ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறியா பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்ட வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுகிட்டு நின்று சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
2: ஏழை சொல்லு அம்பலம் ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது? நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமா இருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களா? இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு, குடியாத.
0: இதெல்லாம் விட்டுட்டு நாண்டுக்கு சாகப்பறானே எருவட்ட பையா.
4: கொஞ்ச நேரம் காத்தோட்டம் ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
4: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
4: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன் போட்ட.
2: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
2: தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேன்னு அதுல கலரா கலந்து வச்சேன், அத குடிச்சிட்டீங்களே தம்பி.
5: வயிறு ஒரு மாதிரி அப்பா. அந்த சைக்கிள் டபுள் ஸ்கேலுங்களேடா,
6: ஆஸ்பத்திரிக்கு எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
2: வடக்கால போறதா தெக்கால போறதா?
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா, அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
0: தலைவர் போஸ்டர் கிளிகிடலாம்.
1: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
6: அப்படிதான் மருத்துவமனைக்கு
1: செல்லும் வழி.
6: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல் இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆரதி பாக்குறப்ப சில்லாராம் மோகனாம்பள்ளி சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி
1: இருக்கேன். சில்லாராம் மோகனாம்பள்ளி படம் பாத்திருக்க நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன?
0: சொல்றா
1: சொல்லு.
0: போல
1: சொல்றீங்கப்பா. நான் என்ன கிழவனா?
0: தம்பி சொல்றது சொல்லி இவருதான் சொல்ல சொன்னாரு. நடக்கிற ஊருக்கு எல்லாமா 10 ரூபா தர்றேன். இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த டவுனுக்காரன் காரன் ஓடுற மாதிரி சொல்லு. அப்படிதான் சொல்லி சொன்னாரு.
2: நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா?
1: ஒரு விளம்பரம்.
2: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கிறானுங்க. அதே 33 தான் நிக்கிறானுங்க. இவனுக்குதான் பிறந்தாருங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏண்டி பெரிய இது மாதிரி சொல்லு.
3: கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில ஹுட்டாக, பொன்னமராவதி பாட்டில ஹுட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட ஹுட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
2: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய
4: பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன
1: பேசு?
2: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊர்க்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனு ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
3: என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான் பெருமாளு.
2: யாரா நீ?
3: அடுத்த
1: மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட.
3: என்னடா
2: துரோகம் பண்ணு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறேன், நியாயமா பாது?
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு.

0: முருகலா தோத்த ஒண்ணு என்னவாப்ல ஆளையும் காணும் பேரையும் காணும் வேலைக்கு வர காணும்
1: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா அதனால வர முடியல
0: அப்படியா இந்தப்பா சர்வரே மாப்பிள்ளை நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்கா
2: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வகை வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க யார் தாண்டா தருவீங்க
0: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான் பாவா டேபிள் தொட சீக்கிரம் வா இலைய போடுவா
2: வேற ஏதாவது வேணுமாப்பா
3: ஒண்ணு வேண்டாம்பா சாப்பிட்டதே போதும் வாங்கக்கா எப்படி இருக்கீங்க
4: நல்லா இருக்கேன் தம்பி
0: யாரு மச்சான்
3: என் பெரியமா பொண்ணு வணக்கங்க
4: வணக்கங்க
5: ஏய் வா சர்வர் அவங்க சாப்பிட்டதையும் என் பில்லோட சேர்த்துக்க ஏய் உட்காரா
2: சரி சரி உட்காருங்க உட்காருங்க
1: சர்வர் இவங்க பில்லையும் எங்களோட சேர்த்துக்க
3: தம்பி அண்ணன் இருக்கும் போது
2: இருத்தியா இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா
0: ஆமா
6: மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வந்தியா இருக்கேன் போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்க சமாளிப்போம் சர்வர் வாய வேமா
2: என்ன
6: இலைய போட்டாப்ல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம்
2: நாங்க அதத்தாயா கேக்குது என்ன வேணா
6: ஒரே ஒரு காப்பி வேணும்
2: ஒரு காப்பி ஆமா
6: நீ
2: மட்டும் அந்த குடிச்சிட்டு போயா
6: நடைமுறையே சரியில்லையே திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க
2: நான் தான் நம்ம ஊரை விட்டு மெட்ராஸ்ல செட்டில்
6: ஆயிட்டேன் என்ன வியாபாரம் பண்ற
2: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா
6: பெரிய பெரிய பிசினஸ் என்ன பிசினஸ்யா
2: அது வந்து பல பல பிசினஸ் பா
6: உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா
2: இருக்கியா பில்லு
7: பாவி தெரிஞ்சவன் அவன் பில்ல என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்
6: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா அவன் புள்ள நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம்
2: என்ன
6: கையில
2: என்ன
6: நீயுமா ஆமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஒரு ஊருக்கு அறிங்க நம்ம ரெண்டு பேரும் உனக்கு நான் பிள்ளைகள் ஒரு மனுஷன் மூஞ்சி முடிக்க முடியுமா தெரியாம தொச்சா
2: பில்லு
6: அறிவே இல்லப்பா உனக்கு 1573
2: தொழில் பண்ண
6: முடியுமா
8: ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா என்ன
6: சொல்றேன் சொல்றேன் எக்கச்சக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்கிறான்
2: நான் ஒன்னும் ஏமாத்தல முதலாளி இவன்
8: 1575
6: உண்மைதாயா பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறீங்க இருக்கட்டும் ஆமா மதுரை பக்கம்ல வரதுண்டா
8: இதுவரைக்கும் இல்ல இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேத்தி கடை அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறேன்
6: நேத்தி கடை எல்லாம் இருக்கா வா வா வா மொத்த கடனையும் கழிக்கிறேன் இதாச்சும் சின்ன குச்சி எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி
8: உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு
6: அட பாவி தெரியாதமா நான் உன்னைய கண்டுபிடிச்சே பாரு
4: புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே
2: அடிக்கிறேன்.
8: காப்பி காப்பியா காப்பி.

0: நடா
1: போதுனா, டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

கேப்பு மாதிரி என்னத்த தான் இது பாத்துக்கிச்சு என்ன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மக்கவாயிருக்கா கிட்ட நீ மக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சட இவன் லவ்ல கா

0: அந்த தெய்வான் பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன்.
1: 45 லட்சம் கூட முடிச்சிருமாமா? 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா?
0: சாரி மாப்ள.
1: அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் கலிபோர்னியா ஃபைல் அது நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு?
2: 1 கோடிங்க.
0: யோ, 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா?
1: ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடத்துல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல? இல்ல, இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்ட பேசிட்டு இருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல?
0: வெஜி வெஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க.
1: ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக்.
3: நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா, ஓகே ஓகே, ஐ வில் திங்க்.
1: யா, என்ன அடுத்த வாரம் பதவியே போயிரு சொல்றா? இதுவே டக்கு டக்குனு வேலையை முடிக்கணும் சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது?
4: எப்பா சாமி, போதுமுடா ஓட்டது, ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்கல. ஊம படம் பார்த்த எபெக்ட் சாமி. மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோழி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட்டு. அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட்டு. ஆனா அவங்களையாவது மன்னிச்செல்லாம் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்கம் புடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா,

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரைய பத்திட்டு
2: இருந்தா. யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா. என்ன ஓட வருகிறான்? கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற தண்ணி வந்துருச்சே. ஆத்தா
1: ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா, படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாயே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: மாப்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்ள, நானும் தேட எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
0: மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்பிள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அத மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்புதான், கரடி போட்டு கவர் பண்ணு.
0: மாப்பிள்ளா மாப்பிள்ள, கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகி விக்க போறேன்?
0: என்னது லேகி விக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்டா?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் எங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும் தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நான் கடை நடத்துறீங்க, எது கடல இல்லன்றாங்க?
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரிகார்டர் எல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல தெரியுமா?
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழ வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே, உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
3: அகீரா புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க, ஏன் டீங்கல டிஃபன் வைக்கிறது இல்ல, அடகல ரீசார்ஜ் பண்றது இல்ல, அந்த மாதிரி நாலு சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்பிள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம்.
2: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: அவசியம்
0: இப்படி மோதல் ஆரம்பிச்சிருக்கமே, இது சரியா வரும் நினைக்கிற?
1: உன் ட்ராக் கரெக்டா போயிட்டு இருக்கு. மோதல் ஆரம்பிச்சா காதல்ல தான் முடியும். இப்ப அடுத்த தடவை மீட் பண்றது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு.
0: எப்படி?
1: இப்ப சண்டை போட்டுருக்கோம், அடுத்த தடவை சாரி கேப்போம்.

0: கவுண்டர், இதோ கூட்டமா நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. இறங்கு கமானியா,
1: கால் கிட்டிச்சுப்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சாப்கிறோம் சாப்கிறோம்.
0: என்ன சொல்றாரு,
2: இந்தி தெரியும் சொன்னீங்க,
0: அந்த இந்தி வேற இந்த இந்தி வேற.
2: ஓ, இந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பார்த்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜா ஜா.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயணா, வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜை இல்ல வேற, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சையா?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா, வாங்க.
2: வணக்கம்,
3: வாங்க. உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆச்சு. ஆமா, I am telling story, very important matter.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
2: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
2: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார். அந்த மிராசாருக்கு ஒரு பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார். சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 மிராசாரர்களை வர வைக்கிறார். நடுவர் ஒரு ஏர்கலப்பையும் வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏர்கலப்பைய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 மிராசாரும் வர்றாங்க. அந்த ஏர்கலப்பைய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல. முக்குறாங்கோ முனுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏர்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம். நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 ஜெயிலுக்கு போகணும்.
3: இது ராமாயணமாச்சே?
2: என்னது ராமாயணமா?
0: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
2: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார். அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ வித்துட்டார் போல இருக்கு. அது கிடக்கு சார், இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்?
3: அஞ்சு விரல்.
2: இந்த அஞ்சு விரல எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 தனியா இருப்பாங்க. குடும்பத்துல குழப்பம் வந்துடும் இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். 5 சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
3: இது மகாபாரதம்.
0: இது டிவில வந்திருக்க?
2: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
0: பஞ்ச மண்டவர 5 ஆகிட்டீங்க.
2: அது வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு, அவர்கிட்ட இந்த கதையை சொன்ன. அவர் கொண்டு போய் டிவிக்கு வச்சுட்டு போடுறது. இதுக்கு தான் சார் பெரிய ஆளுங்கிட்டயே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டயும் சொல்லாத ஒரு புதுமையான கதை உங்ககிட்ட சொல்லட்டுமா?
3: கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்துட்டு இருந்தீங்க. பெரிய கதாசிரியர் ஆகணும் சொல்லி மட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
2: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
3: என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ?
2: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார். ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லி
3: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன சொல்லி
0: சார்? சரிங்க.

0: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
1: நான் எங்க நிக்கிறா?
0: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
1: வேண்டாப்பா,
0: ஏற்கனவே ஒரு தடவை பட்டாப்பட்டி டிரைவரோட நிக்க விட்டவே நீ. உன்னை நம்பி வந்தா தெருவுல ஜட்டியோட ஓட வேண்டியதற்கும் நான் வரல, நீ கிளம்பு.
1: பத்திரமா கூட்டு போறேன்டா, ஏறு.
0: சரி வர்றேன், ஆனா உன் ரூட்ல நான் வரமாட்டேன், ஏ ரூட்ல நீ ஓடிட்டு போகணும்.
1: ஓகே. சரி, எப்படி போன? லெப்டா ரைட்டா?
0: முதல்ல ஒரு யூ டர்ன் போடு. டேய் டேய், யூ போட சொன்னா ஓ போறியாடா? ஸ்ட்ரைட்டா போடா.
2: ஸ்டாப் ஸ்டாப், டேக் டைவர்ஷன், திரும்பி போங்க. இந்த பக்கம் போக கூடாது.
0: ஏன் மேடம்?
2: வரதட்சணை கொடுமையை எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்குப்பா.
0: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போகணும், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள போந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
2: ரைட் எல்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிள்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
0: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
2: அது டெலிபோன் காரங்க.
0: அப்ப போன மாசம் தோண்டது
2: இபி காரங்க.
0: ஆஹா, மாத்தி மாத்தி தோண்டறாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
3: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
0: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
1: லெப்டா ரைட்டா,
0: நேரா போ. கைமுறுக்கு பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
4: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா?
0: நடைபாதைங்கறதே பொதுமக்கள்
4: நடக்கிறதுக்காக
0: எனக்கு
1: கூட்டு
3: என்ன ஸ்பீடு? எவ்வளவு சீக்கிரம் கூட்டினு வந்தேன் பாத்தியா? ரொம்ப தேங்க்ஸ் திருமலை. அட்ரஸ் கேட்டுக்க. ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்? மீறி எவரோ நாக்கு தெள்ளுதே. நாக்கு தள்ளுதா? டேய் தெலுங்குடா. ஓ தெலுங்கா, ஐ அம் சாரி சார், நான் வேற யார்ட்டயே கேட்டுக்கிறேன். ஒக்க நிமிஷம் பாபு. பாபா, நீ இப்படியே தரிசனம் செய்து வஸ்துனானு. தரிசனமா? ஏடு குண்டலமா? ஏழு குண்டலமா? மீரு
5: கோவிந்தா கோவிந்தா.
0: என்னடா இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு. மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
6: அக்கடை சூடு.
0: அக்கடையா? என்னடா கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டிருக்காங்க.
6: கொஞ்சம் அப்பிலே சூடு.
0: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அங்குடன் வரவேற்கிறதா?
1: ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
0: வந்துடுறேன். திருவான்மையூர்ல கிளம்புற என்ன டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.

0: பா, ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்.
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களா? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்க. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீஸ் ஆட வந்தீங்களா?
0: ஆமா.
2: எல்ல வந்தீங்க?
0: இந்த சைக்கிள்ல
2: சைக்கிளுங்க.
0: இத இங்க. ஐயோ, ஏன் சைக்கிள் காணமே? ஐயோ, ஏன் சைக்கிள் காணமே? ஐயோ, இவனை ஆட்டோ போட்டா போல இருக்கு.
2: தட் இஸ் பகவதி.
3: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா
3: அர்த்தம்? சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங்
2: சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
3: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனை பா, அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிடா.
3: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க டாக்கி போ?
2: எங்க போறது?
3: ஃபாரின் போ.
2: டாக் லெஸ், வர்க் மோர்.
3: டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இன்னும் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ, உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்கிட்ட கேக்க? அந்த குடும்பிகளிடம் போய் கேள.
0: ஏன்டா இருந்தனால பத்து இடமும் தெரியுமே சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேக்குற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமா.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு
1: கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறலாம்.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்கல. அவர் நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவே இல்ல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு. ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: மேக்ரான் மேக்ரானா? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை
0: தானே பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
1: கக்கூஸ் கழுவணும்.

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் பேர் வச்சான், அதான கலைக்க
0: போற?
1: சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் அதானே?
0: நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாய்ங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது? செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
0: போதுமா, நீ சொல்ல. நான்
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே உள்ளனா? சாரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா, இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா.
3: டக்குனு புதுசா கலாய்க்க நானே வாசுவா?
0: தெரியுதா, இப்ப தெரியுதா? ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ், எத்தனை புது வார்த்தை, எத்தனை ரியாக்ஷன், எத்தனை டைமிங், எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்தாங்க எங்காத்து காப்பியை குடிச்சுட்டோ, தெம்பா எங்களை கலாயிங்க.
0: பாத்தியா, கலாகிரங்களுக்கு காப்பியும் போட்டு கொடுத்துட்டு கம்பெனியும் குடுக்கறேன்றான். இப்படி ஒரு கேடு கேட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேலே நாங்க நின்று இருந்தனா இவன் தான் என்ன கலாச்சார மாதிரி ஆகும். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ்.

0: இது என்ன கொரட்டையா? இது பைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்த உடனே புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் பிடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையாயுது.
1: ஆமா, நீங்க சொன்னால நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா எங்க இருக்குது?
0: அங்க பேசிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன
0: செய்யணுங்க? சொல்றேன், என்ன செய்யணும்னு கேட்டீங்க?
1: ஆமாங்க.
0: பிந்துவங்கி முன்னழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பறிவடை எல்லாம் செய்துட்டு பின்னாலதுவங்கி முன்னால இருந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்குன பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய? உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு அம்மா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க, என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன், எப்படி?
0: இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க பாசம் இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதர் இருக்கிறான், ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்கல்லவா தம்பதிகள், என்ன அடக்கம் கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: என்ன, எங்க அண்ணன் தம்பிய கூட தான் நான் கொடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாயை கூப்பிடுறான், நீ கொடுத்தன மாட்டது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன், நான் அளவுல சரியா போகணும்னு வச்சிருக்கேன், இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிரத்தி மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?
2: ஏடி பம்பாய்,
3: சீ போமனா,
2: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி,
3: சத்த சும்மா இருக்கேலா.

0: அங்க பவர் குறையறது. அவ்வளவு தொடரடா.
1: சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டி தான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன், காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு வயிற்றுல குடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீதான்.

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
0: புல்லு வெட்டினேன்.
1: டெய்லி வெட்டுறவன் தானே?
0: இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன்.
1: ஏன் லிமிட்டுக்கு மீதி வெட்டுற? நீ சுடுதுல்ல
0: சுடுது
1: சாணம் இருக்குல்ல?
0: இருக்கு.
1: என்ன உள்ளத சொல்லு.
0: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா?
1: எழுதல சொல்லு.
0: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
1: ஏடா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க. ஏடா வெறும்பயல, என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா எடுத்துக்கிட்டு போவோம்.
0: எஜமா, அந்த நாய் கிட்ட இந்த நாய ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
1: நான் ஒன்னும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும்.
0: ஐயா, நான் ஒண்ணு செய்யல.
1: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
0: சரி,
1: அவ்வளவுதான்.

0: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா.
1: என்ன
0: அந்த ஒத்த வார்த்தையில திட்டின ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான்
1: தான். நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சரிசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: என்ன
0: புத்தூருக்கு போறான்?

0: எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க, ஒருத்த மட்டும் தரமாட்டேங்கிறா.
1: ஒருத்த மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ண.
1: தெரியுமா? இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட் தேங்காய் எண்ணெய்ன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிமிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பாங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பாகட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றதோட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
2: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சா.
3: சக்தியோட மச்சான்
2: என்ன? இப்போ நீ பணம் தர போற இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி
4: சக்தி சக்தி சக்தி சக்தி
1: அங்க அங்க.